திருப்பம்மகுண சதனா நடன மனோகர நீல கண்ட ஹரி நடன மனோகர நீரஜதள நயனா நீரஜதள